அமீர் சங்கா சாப்பிச்சு கிடைச்சேன் எதிர்க்கிறதுக்கு தான் கிடதா எதிர்க்க கிடதா எதிர்க்கிறதுக்கு தான் எதிர்க்கிறதுக்கு தான் கிடதா நா கிடதி கிடதேத்தி இட்டா கேத்தி இட்டா கத்தெட்ட தட்ட தாத்தக்க தேக்கிட்டா கேந்திரா நந்தா நந்தா நந்தா நந்தா நந்தா நந்தா நந்தா நந்தா நந்தா நந்தா.

0: This is Agam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: வி பிரதீப் குமார் அவர்களின் பாட்டு, பாபநாசம் டாக்டர் கே கோகுல் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். தொடக்கமாக சித்தி விநாயகம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, சண்முகப்பிரியா ராகம், ரூபகதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: வி பிரதீப் குமார் அவர்களின் பாட்டு. பாபநாசம் டாக்டர் கே கோகுல் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பரமாத்முடு என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, வாகதீஸ்வரி

0: இதுவரை வி பிரதீப் குமார் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்டீர்கள். டாக்டர் கே கோகுல் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் தங்கம்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி அங்கமாலி கே ஜே ஜோஸ் அவர்களின் தில்ருபா இசை கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயல்.

0: This is Ragam 247 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
3: இப்போது மாம்பலம் எஸ் சந்தானம் அவர்கள் நாகஸ்வரம் வாசிக்கிறார். மேல்சாணகுப்பம் ஜி முனுசாமி அவர்கள் தவில். முத்துமோமு சூரியகாந்தம் ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ஆதி தாளம்

சூரியகாந்தம் ராகத்தில் தியாகராஜ கீர்த்தனை இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் அடுத்து நதஜன பாலினி நல்லின காந்தி ராகத்தில் தஞ்சாவூர் சங்கர் ஏற்றியது ஆதிதாளம்.

நளினகாந்தி ராகத்தில் தஞ்சாவூர் சங்கரையர் சாகித்யம் இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் இனி பரிபாலயமாம் சுவாதி திருநாள் சித்தியம் ராகம் ரீதி கௌளை ரூபகதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: இப்போது மாலம் எஸ் சந்தானம் அவர்கள் நாகஸ்வரம் வாசித்துக் கொண்டிருக்கிறார். மேல்சாணாங்குப்பம் ஜி முனுசுவாமி அவர்கள் தபில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ram 24/7 DTH. It's anytime Indian music.
2: இதுவரை மாம்பலம் எஸ் சந்தானம் அவர்கள் நாகஸ்வரம் வாசித்தார். மேல்சாணாங்குப்பம் ஜி முனுசுவாமி அவர்கள்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம். ராகம் டிடிஹெச் எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All In Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி ஆர் பிரசன்னா அவர்களின் கிட்டார் இசை கேட்கலாம். பக்கவாத்தியங்கள் ஹரித்வார மங்கலம் ஏ கே பழனிவேல் அவர்கள் தவில், ஜே வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். லிசன் நவ் டு அ கிட்டார் ரிசைட்டல் பை ஸ்ரீ ஆர் பிரசன்னா. He is accompanied by Haridwara Mangalam Shri A.K. Palanivel on the Tavil, Shri J. Vaidyanathan on the Mridangam and Dr. S. Karthik on the Ghatam. Nigalshil Mudalil Siddhi Vinayakam Muthuswami Dikshitar Kriti Shanmuga Priya Ragam Rupakatalam. The program begins with Siddhi Vinayakam composed by Muthuswami Dikshitar in Rag Shanmuga Priya set to Rupak Tal.

இனி சமயம் இதே ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம். ராகம் புத மனோகரி, ஆதிதாளம். லிசன் நவ் டு சமயம் இதே, கம்போஸ்ட் பை ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இன் ராக் புத மனோகரி, செட் டு ஆதிதாள்.

இனி குழலூதி மனமெல்லாம், ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் பாடல், காம்போஜி ராகம், ஆதிதாளம். லிசன் நவ் டு குழலூதி மனமெல்லாம், ரிட்டன் பை ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர், கம்போஸ்ட் என் ராக் காம்போஜி, செட் டு ஆதிதாள்.

இனி ரா ராமா இன்டி தாக தியாகராஜர் கீர்த்தனை அசாவேரி ராகம் ஆதி தாளம். லிசன் நவ் டு ரா ராமா இன்டி தாக கம்போஸ்ட் பை சேன் தியாகராஜ இன் ராக் அசாவேரி செட் டு ஆதி தாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆர் பிரசன்னா அவர்களின் கிட்டார் இசை. பக்கவாத்தியங்கள் ஹரித்வார மங்கலம் ஏ கே பழனிவேல் அவர்கள் தவில், ஜே வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கட்டம். This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a guitar recital by Shri R. Prasanna. He is accompanied by Haridwara Mangalam Shri A.K. Palanivel on the tavil, Shri J. Vaidyanathan on the mridangam, and Dr. S. Karthik on the ghatam. Ini Taaye Tripura Sundari Periyasami Thooran Paadal Ragam Sudha Saveri Kantachapu Thaalam. Listen now to Taaye Tripura Sundari, written by Periyasami Thooran, composed in Rag Sudha Saveri, set to Kantachapu Thaal.

நேயர்கள் இதுவரை கேட்டது ஆர் பிரசன்னா அவர்களின் கிட்டாரிசை. பக்கவாத்தியங்கள் ஹரித்வார மங்கலம் ஏ கே பழனிவேல் அவர்கள் தவில், ஜே வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி ராகம்.